0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பொள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல்
5: நிக்கிற கேளுந்துப்ளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு

0: அந்த அப்புஜியா அஜி நீ அல்ல சைத்துவ பூஜாலா ஒக்க நிக்க பதுக்கற இன்னொட்டுக்கு பதுக்கற போச்சா ஈ அரசல மகள் என்ன
1: மத்தினா மகளா அந்த
0: பல்லு நீக்கு

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை அழைப்புன்னு வந்தது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனொந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரத்தில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில எப்படின்னு வந்தது ஏரைகளை பற்றி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குதை பற்றி.